0: ஈவினிங் டீ டைம் கனராகா ஆஸ்ட்ரேயா பிரீமியர் லீக்லூடே
1: திங்கள் முதல் வெள்ளி வரை வைகிட்டு 4 மணி முதல் 6 மணி வரை ஆனியோ ஆஸ்ட்ரே எஃப்எம் 90 சூப்பர் ஃபன் ஹப் ஃபார் யுவர் சூப்பர் கூல் ஈவினிங்ஸ்
2: ஆஸ்ட்ரேயா பிரீமியர் லீக்
0: ஸ்டே டியூன்.

0: love like a virus. No fire, no flame, no raging storm can ever take us. Cause we keep standing as one with each other beside us. Spread love.
1: ஆஷ்ரய FM 19 நாடினப்பம் நாட்டார்க்கப்பம்
2: விஷால் ஆப்டிகல்ஸ் மிதமாய் நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம் லோட்டஸ் ரோட் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டின் சமீபம் புலமன் கொட்டாரக்கரா. இனி அறிவு பாஷயங்களும் வாய்ச்சறியாம். ஆசிரிய மாதிரிநாடு மாசிகையுடைய வரிக்காராகன் நீங்களுக்கும் சுவர்ண அவசரம்.
3: நம்முடைய சர்காத்மக சிருஷ்டிகள் மாதிரிநாடிலூட நாடறியட்டே. மாதிரிநாடு ஜீவகாருண்ய மாசிக வாய்க்குக வரிக்காராவுக. கூடுதல் விவரங்களுக்கு 9447789863 என்ற நம்பரிலேக்கு பந்தப்படாம். நீங்களோட பிசினஸ் இனி நாடறியட்டே. ஆசிரிய எஃப்எம் 90 பரிசியங்கள் நல்குவானாய் நீங்களுக்கும் விளிக்காம் 9072585908 என்ற நம்பரிலேக்கு. We'll be right back.